நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

0: உள்ளூர் தகவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானலை கெடுத்து வருபவர் எட்வர்ட் மெரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு அமெரிக்கா 12.5% சுங்கவரியை அறிவிப்பு. சொக்கரூஸ் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியன் வோல்பாட்டோ வேகமாக வாகனம் ஓட்டிய போது போதைப் பொருள் பாவனை கண்டுபிடிப்பு. நியூ சவுத் வேல்ஸ் ஹெண்டர் பள்ளத்தாக்கில் ஓட்டுநர் இல்லாமல் பல கிலோமீட்டர் பயணித்த நிலக்கரி ரயில். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு அமெரிக்கா 12.5% சுங்கவரியை அறிவிப்பு. 5 மாதங்களின் முன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இறக்குமதி வரிகளை நீதிமன்றம் நீக்கிய பின்னணியில் மீண்டும் புதிய வரிகளை அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 12.5% வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சில நாடுகளுக்கு எதிராக 10% வரியை அறவிடப்படுகிறது. புதிய வரியான 12.5% அண்மையிலேயே காலாவதியான 10% வரிக்கு பதிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வரி அறவீட்டுக்கு சில நாடுகள் சிலேவரி அதாவது அடிமைத் தொழிலை நிறுத்துவதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் அளிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் திரு டிரம்பின் சுங்கவரிகளுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை ஆஸ்திரேலியா மீண்டும் வலியுறுத்தியது. இந்த புதிய சுங்கவரிகள் பாரம்பரியமாக வலுவாக இருந்து வந்த இரு நாடுகளின் நட்புறவை நலிவடைய செய்துள்ளது. அடிமைத் தொழிலை அகற்ற சகல முயற்சிகளையும் ஆஸ்திரேலியா எடுத்து வருவதாக நாட்டின் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிந்திவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். சொக்கரூஸ் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியன் வோல்பாட்டோ வேகமாக வாகனம் ஓட்டிய போது போதைப்பொருள் பாவனை கண்டுபிடிப்பு. அண்மையிலேயே நடைபெற்ற உலகக்கோப்பை விளையாட்டுகளில் பங்கு பற்றிய சொக்கரூஸ் அணியின் வீரரான கிறிஸ்டியன் வோல்பாட்டோ சிட்னியில் வாகனம் ஓட்டிக்கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட சோதனையில் கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்ததாக ஆரம்பக்கட்ட சோதனைகள் தெரிவித்துள்ளன. 22 வயதான வோல்பாட்டோ கடந்த வெள்ளி அதிகாலை 1 மணி அளவில் BMW வாகனத்தில் அன்செக் பால பகுதியில் மணிக்கு 109 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அதிவேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் மட்டுமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். நியூ சவுத் வேல்ஸ் ஹெண்டர் பள்ளத்தாக்கில் ஓட்டுநர் இல்லாமல் பல கிலோமீட்டர் பயணித்த நிலக்கரி ரயில். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் ஹெண்டர் பள்ளத்தாக்கில் முழுமையாக நிலக்கரி ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் ஒன்று பணியாளர் மாற்றத்தின் போது கட்டுப்பாட்டை இழந்து ஓட்டுநர் இல்லாமல் பல கிலோமீட்டர் தூரம் பயணித்தது. இந்த சம்பவம் குறித்து ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ABC நிறுவனத்தின் செய்தியின்படி இந்த ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தை எட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் இதுவரை கேட்டது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம்.
1: பன்மத பாடல் வரிசையில் நாங்கள் முதலாவதாக எடுத்து வர இருக்கும் பாடல் இந்து மத பாடல் ஒன்று.

0: தொடர்வது நற்சிந்தனை. வழங்குபவர் ஜெயராம சர்மா.
1: வானமுத அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் ஜெயராம சர்மாவின் அன்பு வணக்கம். பல சிந்தனைகளை பல பொழுதில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல என் மனம் ஆசைப்படுகிறது. அது என்ன செய்தி என்றால், தமிழ் சம்பந்தமானது, தமிழ் கவிதை சம்பந்தமானது. அந்த கவிதை பாடி கவிமணி என்ற பட்டத்தை பெற்ற ஒருவரை பற்றிய ஒரு சம்பவத்தை சொல்ல இருக்கிறேன். ஏனென்றால் இந்த மாதம் 26ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அவர் யார் என்று அறிவதற்கு நீங்கள் எல்லாம் ஆவலோடு இருப்பீர்கள். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனேயடா, அந்த கிறுக்கில் உளறும் மொழி பொறுப்பாயடா, பச்சை கிளியே வாவாவா, பாலும் சோறும் உண்ணவா, கொச்சி மஞ்சள் பூசவா, கொஞ்சி விளையாடவா, கண்ணே மணியே முத்தம்தா, கட்டி கரும்பே முத்தம்தா, வண்ணக்கிளியே முத்தம்தா, வாச கொழுந்தே முத்தம்தா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அது துள்ளி குதிக்குது என்ற இந்த பாடல்களை உங்கள் மனதில் ஏற்றி பாருங்கள். இந்த பாடல்கள் யாரால் பாடப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறீர்களோ, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அவரை பற்றித்தான் நான் உங்களுக்கு இன்று சொல்லப் போகிறேன். அவர்தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை என்று குழந்தை பாடல்களை பாடி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற தமிழ்நாட்டு கவிஞர். இவர் குமரி மாவட்டத்திலுள்ள தேரூர் என்னும் இடத்தில் பிறந்தார். பக்தி பாடல்கள், இலக்கியம் பற்றிய பாடல்கள், வரலாற்று நோக்குடைய பாடல்கள், குழந்தை பாடல்கள், இயற்கை பாடல்கள், வாழ்வியல் போராட்டம் சம்பந்தமான பாடல்கள், சமூக பாட்டுக்கள், தேசிய பாட்டுக்கள், வாழ்த்து பாக்கள், கையறு நிலை கவிதைகள், பல்சுவை பாக்கள் என்று இவர் பல வகை கவிதைகளை எல்லோரும் விளங்கும்படி பாடியிருக்கிறார். அதனால்தான் இவரை கவிமணி என்று போற்றினார்கள். இவர் ஆங்கிலமும் நன்றாக அறிந்தவர், தமிழும் நன்றாக அறிந்தவர். எட்வின் ஆனால்ட் என்று ஒரு ஆங்கிலேயர் எழுதிய ஒரு நூல் ஆசிய ஜோதி, அதை தமிழில் எழுதினார். எப்படி தெரியுமா? அவர் எழுதினார் லைட் ஆஃப் ஏசியா. இவர் அதற்கு பெயர் கொடுத்தார் ஆசிய ஜோதி என்று. அதை தமிழ் படுத்தினார், அதை மொழிபெயர்க்கவில்லை, தமிழிலே கொண்டு வந்து சேர்த்தார். மிகச் சிறந்த கவிதை தொகுதி. அதே நேரத்தில் பாரசீக கவிஞர் உமர் கயாமுடைய பாடல்களை தழுவி தமிழில் கவிதைகளை எல்லாம் மணி மணியாக தந்திருக்கிறார். எனவேதான் அவருக்கு கவிமணி என்ற பட்டம் 24ஆம் திகதி டிசம்பர் மாதம் 1940ஆம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே தமிழவள் உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் வழங்கினார். அதற்கு பிறகு தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி என்ற பட்ட பெயரோடு வழங்கப்பட்டார். கவிமணி என்றால் தேசிய விநாயகம் பிள்ளைதான். அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அழகம்மை ஆசிரியர் விருத்தம், ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் மான்மியம், கதர் புறந்த கதை, உமர்கயாம் பாடல்கள், தேவியின் கீர்த்தனங்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள். அவர் தமிழுக்கு வாய்த்த ஒரு பெரிய முத்து என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த முத்தை பற்றி சில சிந்தனைகளை நான் சொன்னேன். அவரை பற்றி என் மனம் விரும்பிய காரணத்தால் அவரை என் விருப்பத்துக்கேற்ப கவிதை ஆக்கி தந்திருக்கிறேன். அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். சுவைக்கக்கூடியதாக இருந்தால் சுவையுங்கள். கவிமணி தமிழை கனிரசம் ஆக்கினார். படிக்கும் பாங்கில் எடுத்து சொற்களை பாட்டாய் ஆக்கிடும் கவிமணி தமிழ்மணி. எழுத்தும் பொருளும் இயல்பாய் இணைய இனிய கவிதைகள் தருவார் கவிமணி. வித்துவம் காட்டா வித்தகர் கவிமணி, சத்தியம் நேர்மை மிக்கவர் கவிமணி. உழைப்பை உயர்வாய் நினைப்பவர் கவிமணி, உளத்தில் இறையை இருத்தினார் கவிமணி. குழந்தை கவிதைகள் கொஞ்சி கொடுப்பார், படித்தவர் குழந்தையாய் ஆகியே மகிழ்வார். அமுதாய் தேனாய் கவிதைகள் இனிக்கும், அன்னை தமிழும் அனைத்தே நெகிழும். தத்துவ கருத்துகள் சமய கருத்துகள் வித்துவ நிலையில் விளம்பிட மாட்டார். கற்பவர் கருத்தினில் பதித்திடும் வண்ணம் கவிமணி கனிவாய் கவிதைகள் தருவார். தத்துவ கருத்துகள் சமய கருத்துகள் வித்துவ நிலையில் விளம்பிட மாட்டார். கற்பவர் கருத்தினில் பதிந்திடும் வண்ணம் கவிமணி கனிவாய் கவிதைகள் தருவார். அகமும் முகமும் அன்பே இருக்கும், எளிமை இனிமை நிறைந்தே இருக்கும். பக்தியின் வழியில் பயணப்படுவார் பசுந்தமிழ் பாவலர் கவிமணி ஆவார். பக்தியின் வழியில் பயணப்படுவார் பசுந்தமிழ் பாவலர் கவிமணி ஆவார். சமத்துவம் கவிமணி தனித்துவமாகும், சமத்துவம் கவிமணி தனித்துவமாகும். உள்ள உயர்வே உன்னதம் என்பார், நல்லதன் நிறைவே செல்வம் என்பார். சொல்வதை சுவையாய் சொல்வார் கவிமணி. மலரும் மாலையும் மனம் அமர் இலக்கியம், ஆசிய ஜோதி அருந்தமிழ் பொக்கிஷம். மணிமணியாக தமிழ் பதம் எடுத்து கவிமணி தந்தார் கவிதை மாலையாய். மலரும் மாலை என்பது கவிமணி எழுதிய அழகான இனிமையான சுவையான எல்லோரும் விளங்கும் பாடல்களுடைய ஒரு தொகுதி. அது நூலாக வந்திருக்கிறது, பல பதிப்புகளை கண்டிருக்கிறது, பலரும் படித்து மகிழ்கிறார்கள். கிடைத்தால் நீங்களும் எடுத்து அதனை சுவைத்து மகிழுங்கள். மலரும் மாலையும் பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என துணிவுடன் சொன்னவர் கவிமணி ஆவார். பாரதி தமிழை இனிக்குது என்றான், கவிமணி தமிழை கனிரசம் ஆக்கினார். பாரதி தமிழை இனிக்குது என்றான், கவிமணி தமிழை கனிரசம் ஆக்கினார். இந்த கவிமணி பற்றிய என்னுடைய சிந்தனை இங்கே கவிதை மாலையாக உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். ஓடும் உதிரத்திலே வடிந்து ஒழுகும் கண்ணீரிலே தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா என்னும் மிக உயர்ந்த சமத்துவ தத்துவத்தை, பேதமற்ற மனித தத்துவத்தை உணர்த்தியவர் கவிமணி. இந்த பாடல் ஆசிய ஜோதி என்னும் நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆசிய ஜோதியாக புத்தரை அங்கே இனம் காணுகிறார். அந்த புத்தருடைய வரலாற்றை சொல்லுகின்ற அந்த ஆசிய ஜோதி நூலை நீங்கள் எல்லோருமே அவசியம் படிக்க வேண்டும். அதிலே வருகின்ற இந்த பாடலை எல்லோரும் மனதிலே ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ஓடும் உதிரத்திலே வடிந்து ஒழுகும் கண்ணீரிலே தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. இதை எல்லோரும் மனத்திலே இருத்திக் கொள்ளுங்கள். பாட்டுக்குருபுலவன் பாரதியடா என துணிவுடன் சொன்னவர் கவிமணி. கவிமணி தமிழை கனிரசம் ஆக்கினார். அவருடைய நினைப்பை நீங்கள் எல்லோருமே மனதிலே வைக்க வேண்டும் என்று ஒரு அன்பான தமிழ் வேண்டுகோளை உங்களுக்கு தெரிவித்து மீண்டும் ஒரு நல்ல பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுவது உங்கள் அன்பின் ஜெயராம சர்மா. வணக்கம் தமிழ் நேயர்களே.

0: இன்றைய நிகழ்ச்சியிலே செயற்கை நுண்ணறிவு ஒரு வரமா அல்லது சாபமா என்னும் நிகழ்வின் இரண்டாம் பாகம் இடம்பெற உள்ளது. கடந்த நிகழ்ச்சியிலே செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐனாலே ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் பற்றி உரையாடியிருந்தோம். அந்த உரையாடலின் முடிவில் ஏஐனாலே ஏற்படக்கூடிய தீமைகளை தடுப்பது மனிதன் கையில்தான் இருக்கிறது என்று முடித்திருந்தோம். மேலும் ஏஐ கட்டுப்படுத்த அரசினால் முக்கிய சட்டங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தோம். இருந்தாலும் சட்டங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டாலும் செயற்கை நுண்ணறிவு மிகவும் வளர்ந்துவிட்டது. அதன் காரணமாக அது சுயமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது பற்றி உரையாடுவதற்காக திரு ஆண்டனி கிரேஷன் அவர்களும் திரு நரேன் செல்லத்துறை அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். ஆம், அதாவது கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஏஐ பற்றி கலந்துரையாடி இருந்தோம். அந்த விதத்தில் இன்று முதல் முதலாக இந்த நிகழ்ச்சியிலே திரு நரேன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவரது கருத்தை ஏஐ பற்றிய கருத்தை அறிந்த பின் அண்மையிலே அறிவிக்கப்பட்ட சட்டங்கள் ஆஸ்திரேலியில் அறிவிக்கப்பட்ட சட்டங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். வணக்கம் நரேன்.
1: வணக்கம் ராஜன்.
0: வணக்கம் கிரேஷன்.
2: வணக்கம். வணக்கம் வில்லியம்.
0: சரி நரேன் சொல்லுங்கள்.
1: எனக்கு இதை கலைக்கிறதுக்கு தொடங்க முதல் உங்களுடைய தலைப்பு வந்து ஒரு புலியான தலைப்பு மாதிரி எனக்கு தெரியுது.
0: சொல்லுங்க.
1: இயற்கை நுண்ணுறவு வரமா சாபமாண்டு ரெண்டு அது ரெண்டுக்குள்ளேயும் அடங்காது. இதற்கு ஒரு தலைப்பு வேணும் என்றால் நுண்ணுறவு மனிதருக்கு உதவியாக இருக்குமா, அதனால் ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா என்ற ஒரு தலைப்பு தான் சரியான தலைப்பா இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன்.
0: சரி சரி, நிச்சயமாக அதை நாங்கள் ஆராயலாம். சரி சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து எவ்வாறாக இருக்கின்றது, ஏஐ பற்றிய கருத்து என்னவாக இருக்கின்றது சொல்லுங்களேன்.
1: ஏஐ பற்றி சரியான குறைய அறிவு தான் எங்களுடைய மக்கள்கிட்டே இருக்கிறது. ஏஐ பொதுவா எல்லாரும் யோசிக்கிறேன்னா இது ஒரு இன்னொரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். நாங்கள் சொன்னதே அது கொஞ்சம் ஏஐ கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யும், கூட அக்யூரேட்டா செய்யும், அப்படியான இதுகளை மட்டும்தான் நாங்கள் இது இதுவரை உங்களோட கடைசி நிகழ்ச்சியை நான் கேட்டேனான். அதுல கூடுதலா அந்த அளவுக்கு தான் அந்த ஏஐன்ற தாக்கத்தை பற்றி நாங்கள் கதைச்சினாங்க கடைசி ப்ரோக்ராம்ல. ஆனா ஏஐன்றது இது எல்லாத்தையும் மூறி அது பல கன தூரம் போய்விட்டது ஏற்கனவே. அது இன்னும் போகக்கூடிய தூரம் கன தூரம் போகும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள. அதுக்கு நாங்கள் தயாராகி கொள்றதுக்கு எங்களுக்கு அறிவு வளர்ச்சியோ கால அவகாசமோ வலு வலு குறைவா இருக்குது. நான் இந்த டிஸ்கஷனே ஒரு ரெண்டு விதம ரெண்டு டொபிக்ல பிரிக்கலாம் நினைக்கிறேன். ஒன்று ஏஐ பற்றினது, மற்றது ஏஐ யார் அதை கொண்டு வந்தது, யாருக்கு இதால லாபம், ஏதால என்ன வருங்காலத்துல என்னென்ன நடக்கலாம், அது இன்னொரு டிஸ்கஷன் நாங்கள் பிற ஒரு தருணத்துல செய்தா நல்லா நினைக்கிறோம்.
0: சரி நன்றி நரேன். அதாவது நாங்கள் தொடர்வதற்கு முன் அதாவது அண்மையிலே ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி ஆண்டனி அல்பனீஸ் அவர்கள் இந்த ஏஐயை ஒழுங்குபடுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு சில சட்டங்களை அறிவிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். சில சட்டங்கள் என்ன விதமான சட்டங்கள்
2: யூனிவர்சிட்டியில இந்த பேச்சை நிகழ்த்தினார். ஒரு மேலெழுந்த வாரியாக அவர் அதை பற்றி பல விடயங்களை சொல்லி இருந்தார். அதில் குறிப்பாக சுருக்கமா ஒரு லைனை சொல்வதாக இருந்தால் அதிலே பிரதம மந்திரி ஒரு வசனத்தை சொன்னார், ஏஐஸ் ஹியர் டு ஸ்டே, ஆனால் நாங்கள் அதை ஷேப் பண்ண முடியும் என்று, அதை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதை அதை ஷேப் பண்ண முடியும், அதை உலகம் முழுக்க அது விரிந்து பரவி வரப்போ ஒரு விடயமா இருப்பதாலே நாம் தனியனாக இருந்து ஆஸ்திரேலியா கேனாட் டூ மச் என்றுதான் அந்த பாயிண்ட். சரியா? ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கும் அது தேவை என்ற ஒரு நியதி இருப்பதாலே என்றால் உலகம் போகின்ற போக்கிலே அதனுடைய நன்மைகள் பல இருக்கின்றன. ஆனால் நான் போன முறை சொன்னது போல நம்மள காட்டிலும் தீமைகள் அதிகமாக இருப்பதால் தான் இதை பற்றிய பல பல ஐயப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த நன்மைகளை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் வி கேன் பி ஒரு சென்டர் ஃபோர் ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் பயன்படுத்தலாம், பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் பேசி, அவர் அதை நாங்கள் எவ்வாறு அதை ஷேப் பண்ணலாம் என்றது பற்றி சில அணுகுமுறைகளை புதுப்படியாக வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லி இந்த ஏஐ கட்டுப்பட்டு 2027 ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒரு சட்டம் ஒன்று வர இருக்கிறது. அதை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி ஸ்டேட்ஸ்லேயும் மற்ற மற்றிய அறிவு சார்ந்த சமூகங்கள் அந்தந்த கம்பெனிகளோடையும் ஒரு நல்லொரு வெளிப்படையான டிஸ்கஷன் ஒன்றை வைத்து தேசிய ரீதியிலே இந்த மாநிலங்களும் இதுகளுக்கு ஒப்புதலை கொடுத்து அதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்றதை பற்றிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இல்லை, அதாவது பொதுவாக சொல்ல போனால் பெரிய பெரிய பாதிப்புகள் வர இருக்கின்றன, அன்றாட பாதிப்புகள் இருக்கின்றன, அல்லது அவர் சொன்ன மாதிரி அந்த போர்டர் செக்யூரிட்டி என்று சொல்லி இருந்தார், மற்றது இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் என்ன மாதிரி முதலீட்டாளர்கள் எவ்வளோ பங்கு விட்ட வேண்டும். உதாரணத்துக்கு இந்த பெரிய ஒரு மேசிவ் எக்ஸ்பென்சஸ் இதை இந்த டாட்டா சென்டர்ஸ் உருவாக்குவதற்கு. அப்ப இந்த டாட்டா சென்டர்ஸ் உருவாக்கு என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஏஐ இதை செய்வதற்கு அங்கே பெரிய ஒரு லேண்ட் வேணும், இவற்றை கட்டுவதற்கு மற்றது மிக பெரிய அளவிலான நீர் தேவைப்படுகிறது, அதோடு அந்த எனர்ஜி என்று சொல்லி பவரும் தேவையா இருக்கு. அப்ப இந்த இந்த நீர் அல்லது அந்த பவர் இவைகளை இந்த இந்த கம்பெனிகள் பாவிக்கும் பொழுது சாதாரண பாவனையாளருக்கு அது இல்லாமல் போகுமா, அல்லது அல்லது அவருடைய அந்த எக்ஸ்பென்சஸ் சாதாரண பாவனையாளர் கட்டுகின்ற அந்த நீருக்கு அல்லது எனர்ஜிக்கு கொடுக்கிற விலை அதிகரிக்குமா, இப்படியான பல கேள்விகள் இருப்பதாலே இந்த கம்பெனிகளுக்கு சில சில கட்டுப்பாடுகள் காரணமாக they need to create their own energy அல்ல அதுக்கு மேல அந்த கிரிட்டுக்கு அனுப்பணும், அந்த எனர்ஜி கிரிட்டுக்கு அனுப்பணும், அல்லது போனால் இன்னொரு நீரை அவர்கள் கடல்ல இருந்து டீசலினேஷன் செய்து விளங்குதா இருக்கிற நீரை பயன்படுத்தாமல் வேற நீரை எடுத்து இப்படியான சில சில கட்டுப்பாடுகளோடும் கைட்லைன்ஸோடும் இவற்றை உருவாக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நான் தொடர்ந்து பேசலாம் அல்லது நரேந்திரனை நாங்கள் பேச விடுவோம்.
0: ஆமாம் நரேன், அவர் அதாவது நரேன் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது இந்த ஏஐ கட்டுப்படுத்துவது கடினம் என்றுதான் உங்களுடைய ஆரம்ப கருத்து இருந்தது. சரி சொல்லுங்கள், நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று சொல்லி இந்த சட்டங்களாலே இந்த ஏஐனுடைய வளர்ச்சியை ஓரளவுக்கு குறைக்க முடியுமா, அதை மனிதர்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தாத விதத்திலே அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன்.
1: நான் இதில் தொடக்கத்தில் சொன்னான் ரெண்டு விதமான டாபிக்கை நாங்கள் கதைக்கணும். ஒன்று ஆக்சுவலி ஏஐ, அது எவ்வளவு தூரம் நாங்கள் மனித முன்னேற்றத்துக்கு பாவிக்கலாம், அதை எப்படி அதால எங்கெங்க என்னென்ன செய்யலாம் என்றதை பற்றி ஒரு ஒரு டாபிக். மற்றது சொன்னான் இதை யார் கட்டுப்படுத்துறாரு, அது கிரேஷியன் கொஞ்சம் டச்
0: பண்ணியிருக்கிறேன்.
1: அதுல இப்ப நாங்கள் பார்த்தால் உலகத்துல தனிப்பட்ட ஆட்களும் தனிப்பட்ட கோஆபரேஷன்ஸும் மோர் பவர்ஃபுல் தேன் கவர்மெண்ட்ஸ். கவர்மெண்ட்ஸால அந்த கம்பெனிகளை கண்ட்ரோல் பண்ண இயலாது, அந்த நிலைக்கு போயிட்டது. அதோட கிரேஷன் இன்னொரு மூன்றாவது டாபிக் டச் பண்ணார் என்னென்றால் அதுகள் தண்ணி தேவையும் எலக்ட்ரிசிட்டி தேவையும் அது லோக்கல் லோக்கல் இஷ்யூஸ், அது கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் அதுகள். அப்ப நாங்கள் கணக்க அதுகள ஸ்பெண்ட் பண்ணாம கூடுதல நீங்கள் இந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்டோ எந்த கவர்மெண்ட் என்றாலும் ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தால் அது எப்படி இந்த பெரிய கம்பெனிகளை கண்ட்ரோல் பண்ணுமண்டு என்ன பொறுத்தளவில் கண்ட்ரோல் பண்ண இயலாது.
0: மன்னிக்கணும், பெரிய கம்பெனிகள் என்று கூடும் பொழுது நீங்கள் அந்த செயற்கை நுண்ணறிவுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுகின்றீர்களா?
1: நான் பேரை சொல்லி குறிப்பிட வேண்டும் என்றால் எலோன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸும் அதோட சம்பந்தப்பட்ட கம்பெனிகளும் கூகுள் மைக்ரோசாஃப்ட், அதை விட ஏஐல இன்னும் ரெண்டு மூன்று பெரிய கம்பெனிகள் இருக்கு, எனக்கு அதில் பெயர்கள்
0: சரியா.
1: அப்படியான பெரிய கம்பெனிகள் வந்து அவை அவங்களின் அந்த மாதிரி கம்பெனிகளின் டேர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு பெரிய அரசாங்கத்தின் டேர்ன் ஓவரை விட கூட இங்க எடுத்தீங்கன்னா நினைக்கிறேன் இந்தியாவின் எக்கனாமி எடுத்தாலும் அதை விட கூட அவங்களோட டேர்ன் ஓவர். அப்ப அவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த நிறுவனங்கள் அதுகள். அப்ப அதுகளை கண்ட்ரோல் பண்ணினால் நீங்கள் இப்ப ஏற்கனவே நோட் பண்ணியிருப்பீங்கள், சில கண்ட்ரோல ஆஸ்திரேலியா கொன்ற வழிக்கிட அமெரிக்கா அரசாங்கம் சொல்லியிருக்கு, நீங்க அந்த கண்ட்ரோல போட்டீங்களா என்றால் உங்களுக்கு டேரிஃப் இருக்காண்டு. அப்ப அப்ப அது அதுகள் வந்து இனி உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்த ஒரு ஒரு ஒரு சட்டத்தங்களை கொண்டு வந்தால் ஒழிய அப்படி கொண்டு வந்தாலும் அந்த பெரிய கம்பெனிகளை எங்களால இந்த அரசாங்கங்களால கண்ட்ரோல் பண்ண இல்லை மட்டும் நான் நினைக்கல. அது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுகளை லோக்கல் என்வரன்மெண்டல் கண்ட்ரோல்ஸ்
2: வெளிநாட்டு கம்பெனிகள் அமெரிக்கன்ஸ் அல்லது வேறு வெளிநாட்டு பவர்ஃபுல் கம்பெனி அந்த்ரோபிக் போன்ற பவர்ஃபுல் கம்பெனிஸ் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் எங்களுக்கிலே பெற்று அதிலே அதன் பிரதிபலனாக இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்ற அதே அதிலே அடுத்த சைட் வந்து அவர்கள் இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய எனர்ஜி அண்ட் ஒவ்வொரு பல பல எனர்ஜி சப்ளை அது இதுக்கான விஷயங்கள் நடக்க இருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்ற சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் அவர்கள் இங்கே தங்களுடைய கம்பெனியை நிறுவ முடியும். இங்கே நிறுவ முடியலை அது அதுக்கு ப்ராஃபிட்டாக இருக்காது என்று சொன்னால் அவர்கள் இங்கே கட்ட மாட்டாங்க, செய்ய மாட்டார்கள். அந்த மாதிரியான சட்டத்தை கொண்டு வர போகிறார்கள். அதற்காகத்தான் இந்த இந்த ஒருங்கிணைந்த இந்த ஒரு ஒரு ஒரு கட்டமைப்பா ஒரு ஆஃபீஸ் ஏஐ ஆஃபீஸை உருவாக்குகிறார். இதிலே ஆஸ்திரேலியா என்ன செய்யும் என்று சொன்னால், ஆஸ்திரேலியா கேன் அகெயின் லீட் த வேர்ல்ட் என்று சொன்னால், இந்த மாதிரியான சட்டங்களுக்கு கட்டுப்பட முடியாத வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இங்கு இடம் கிடைக்காது. ஆஸ்திரேலியாவில் கிரியேட் இட்ஸ் ஓன் கம்பெனி விளங்குறதா, நாங்களே அந்த பண முதலீடுகளை போட்டு எங்களுடைய நாட்டினுடைய அதாவது செக்யூரிட்டி பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் போன்ற விஷயங்களை நாங்களே கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே எங்களுடைய நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ற வகையில் இங்கேயே முதலீடு செய்து அந்த கம்பெனிகளை உருவாக்கி சேலஞ்ச் பண்ணி மற்ற உள்நாடுகளில் இருக்கின்ற ஏனைய பெரிய கம்பெனிஸுக்கு சேலஞ்சாக ஹோம் க்ரோன் அந்த ஆன்ட்ராபிக் போன்ற பெரிய கம்பெனிகளை இந்த நாட்டிலேயே உருவாக்க முடியும்
0: குறிப்பின்படி இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த சட்டங்களை அமைத்தால் தான் இந்த செயற்கை நுண்ணறிவுனாலே அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் சொல்லி அப்படி நிறைய நீங்கள் என்ன சொல்லுகின்ற, அதாவது ஆஸ்திரேலியா தனியாக நின்று இந்த நிறுவனங்களுடன் போட்டி போட்டு அவற்றை அவருடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும் என்ற கிரேஷியனுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்?
1: என்னுடைய நான் நினைக்கிறேன் என்னென்றால், இந்த பெரிய நிறுவனங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில இருக்கணும் இல்லை, ஆஸ்திரேலியாவில இருந்துதான் அந்த ஏஐ ஆஸ்திரேலியாவுக்கு அந்த சேவையை வழங்கணும் இல்லை, அவ வேறு ஒரு நாட்டில் இருக்கலாம். அல்லாது இப்ப போற டெக்னாலஜி போற வேகத்தை பார்த்தால் அவைகள் ஒரு நாட்டில் கூட இருக்க தேவையில்லை, அவ சேட்டலைட்டோ இல்லாட்டி ஸ்பேஸ்ல ஒரு ஸ்டேஷனை அமைச்சோ அங்க இருந்து இந்த டாட்டா சென்டரை ஸ்பேஸ்லயே அமைக்கிற லெவலுக்கு போய்கொண்டு இருக்கு இப்ப.
2: அப்படி இருந்தாலும் இதில் நான் ஒரு குறுக்கு மன்னிக்கும், அப்படி இருந்தாலும் அந்த அவைகள் எங்களுடைய ஏஐ அந்த சிஸ்டத்திலே பங்கு பெற்றதுக்கு கொண்ட அனுமதியை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும். There will be some sort of control. இப்ப நேற்று முந்தின நாள் நான் வாசித்தேன் உதாரணத்துக்கு, அது அமெரிக்காவிலே அமெரிக்கன் லோ மேக்கர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அவர்களும் இங்கே ஏஐடைய தீங்குகள் ஏஐ கட்டுப்பாட்டுக்கு மேலே போய் பல விஷயங்கள் நடக்கக்கூடும் என்பதற்காக தே ஹவ் ப்ரப்போஸ்ட் வாட் யூ கால் ஏஐ கில் சுவிட்ச் என்று ஒன்று, ஏஐ செயலிழக்க செய்கின்ற ஒரு சுவிட்ச் ஒன்று வேண்டும் என்று சொல்லி லோ மேக்கர்ஸ் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அமெரிக்காவிலே. அப்ப அப்படியான அந்த எண்ணப்பாடுகள் இருக்கிறபடியால் இங்கே உலக நாடுகள் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வேறத்தான் போகின்றன ஒரு வகையில் என்று அவர்கள் நாடு விட்டு நாடு இது கடந்து போய் பெரிய அநியாயங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையில் அதில் கட்டுப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை நிறுவியே தீர்வார்கள் என்று சொன்னால் அது அந்தந்த நாடுகளின் சொந்த பாதுகாப்புக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஆகையால் அந்த பாயிண்ட் என்னவென்றால், ஏஐ இஸ் கோயின் டு பி ஹியர், அது நாங்கள் விரும்பிய விரும்பாமலும் அது நடந்தே ஆக போகிறது. அதை கட்டுப்படுத்துற வேலையில தான் இப்போது அரசாங்கங்கள் விடுபடப்படுகின்றன. அதுதான் இப்ப இருக்கிற சேலஞ்ச்.
1: என்னுடைய ஆகியமென்ட் என்னென்றால் அந்த கட்டுப்படுத்துறது ஒரு நடைமுறைக்கு இயலாத ஒரு வேலை மாதிரி எனக்கு போய்கொண்டு இந்த டெக்னாலஜி போற வேகத்தை பார்த்தால் அந்த கட்டுப்படுத்துறதுன்றது இயலாத காரியம் மாதிரி தெரியுது. ஏனென்றால் தனிப்பட்ட நிறுவனங்கள் வந்து பிகமிங் மோர் பவர்ஃபுல். இப்ப நீங்க சைனா மாதிரி ஒரு நாடென்றால் நீங்க அவங்க இப்ப ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே இன்டர்நெட்டையும் அதுகள கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல உடனடியாக செய்யலாது. அப்ப அவங்க உடனே இமெயில கட் பண்ணுவாங்க, பட் சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ் டிசேபிள் பண்ணுவாங்க, அப்படி செய்யலாம். ஆனா அப்படி செய்யாலும் அதுக்கு மேலால வேற டெக்னாலஜி எப்பா வச்சு தங்களுடைய சர்வீஸ அந்தந்த நாடுகளுக்கு கொடுக்குற வெள்ளமே இந்த நிறுவனங்களுக்கு இப்ப இருக்குது. அதுபடியா நாங்கள் எங்கட அந்த சிந்தனைய வந்து கொஞ்சம் வைட இன்னும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும். இது எங்க போய் முடியும் வேண்டு என்ன பொறுத்த அளவில் இது முடிகிறதுக்கு ஒரு ஒரு தெர்ஸ் நோ லிமிட். நான் ஒரு புத்தகம் வாசிச்சேன்னா ஹோமோ சேப்பியன்ஸ் அண்டு யுவால் ஹராரியன்னு ஒரு ஓத்தர் எழுதினது. அவற்றை போற போக்க பார்த்தால் அவர் ஏற்கனவே இப்ப நீங்க பாத்தீங்களா என்றால் மனித இனத்தின் வயது வந்து இப்பொழுது அவரேஜா கிட்டத்தட்ட ஒரு 80-90 மட்டும் போயிட்டது. அவர் சொல்றாரு இன்னும் ஒரு 50-100 வருஷத்துல 200-300 வருஷத்துக்கும் ஆக்கள் இருக்கக்கூடிய லெவலுக்கு வேறக்கூடிய சாத்தியக்கூறு எல்லாம் இருக்குது. இப்ப நாங்கள் எங்களை சிந்தனைய இப்ப இருக்கிற இதை வச்சு கொண்டு கட்டுப்படுத்தக்கூடாது. இனி என்ன நடக்கலாம் ஃபியூச்சர்ல விஞ்ஞானம் வந்து இனி இல்லையன்ற ஒரு வேகத்துல போய்கொண்டிருக்குது.
0: சரி சரி, ஆமா ஆமா. ஆனால் நிச்சயமாக என்ன பொறுத்தளவில் இந்த செயற்கை நுண்ணறிவை பாவித்து மனிதருடைய வாழ்க்கையை நீட்டிக்கொள்ளலாம் என்றும் எனது ஒரு கருத்துப்படுகின்றது. என்று சொன்னால் அதாவது மருத்துவம் மற்றது கருவிகள் மனிதர்களை நீண்டகாலம் வாழக்கூடிய உணவுகளை கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை செயற்பாடுகளையும் செயற்கை நுண்ணறிவும் தரலாம் என்றும் நான் எண்ணுகின்றேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்?
1: நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, நாங்க இப்ப இங்க ஆஸ்திரேலியாவில பிரைவசி லோஸ் நிறைய இருக்குது. நீங்க இப்ப ஒரு போன் வச்சிருந்தீங்களா, மொபைல் ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்களா, உங்களுடைய முழு பயோமெட்ரிக்ஸும் வந்து அந்த கம்பெனிகிட்ட போகுது. இப்ப நீங்க உங்களோட முகத்தை வச்சுக்கொண்டு போனை ஓபன் பண்ணலாம், லேப்டாப்பையும் ஓபன் பண்ணலாம்.
0: ஆமா,
1: இல்லாடி தம் பிரிண்ட வச்சுக்கொண்டு ஓபன் பண்ணலாம். இது வந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேன்.
0: ஆமா ஆமா.
1: அப்ப அந்த இங்க ஆஸ்திரேலியாவில எவ்வளவோ பிரைவசி லாஸ் இருக்குது. ஆனா அதுகள் இதை நிப்பாட்டிகளா, அது என்னென்னா டெக்னாலஜி அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு.
0: சரி, இப்ப கிரேஷியன் நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? அதாவது உங்களுடைய கருத்து தொடர்ந்தும் ஒரு கட்டுப்பாட்டுகளே இதை கொண்டு வரலாம் என்று சொல்லி, அதாவது டூம் அண்ட் க்ளூம் என்று சொல்லி இப்போ நிறைய குறிப்பிட்டுகின்றார். அதுக்கு இல்லை இல்லாமல் இது வளர்ச்சி அடைய போகின்றது என்று உங்களுடைய கருத்து? அரசாங்கங்கள் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக இதை கட்டுப்படுத்தலாம் என்று உங்களுடைய கருத்து இருக்கின்றது. உங்களுடைய கருத்து அரசாங்கங்கள் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக இதை கட்டுப்படுத்தலாம் என்று உங்களுடைய கருத்து இருக்கின்றது?
2: கட்டுப்படுத்த முடிய

0: பார்த்து அதுதான் எனக்கு இருக்கிற கவலை. அதாவது மனிதனை மனிதனை மனிதனாக வாழ எனக்கு ஒரு பாடல் நினைப்பு வருகிறது. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. என்னது மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை என்று மிருதகாசி என்று ஒரு கவிஞர் இருந்தார், கண்ணதாசன காலத்தில் இருந்தவர். அந்த மனிதனாக வாழ தெரியாம போய்விடுவான் என்று சொல்லி சொன்னது. இப்போ 60 வருடத்துக்கு பிறகு அது என்ன மோசமாகத்தான் வருகின்றார். மனிதர்கள் மனிதத்துடன் வாழக்கூடிய தன்மையை இழந்து எல்லாம் டெக்னாலஜி மேம்பாட்டு டெக்னாலஜி மேலிட்டாலே அவர்கள் உறவுகளை அதாவது தாய் தந்தையர் அந்த இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் போய் ஒரு ஒரு ஒரு இயந்திரத்தாலே அல்லது ஒரு ஒரு பாக்ஸுக்களாலே எல்லாம் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அதன் மூலமே எல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் தாமாக செய்யக்கூடிய அந்த தேடுதல்கள் தாமாக செய்யக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி இவை எல்லாம் இல்லாமல் போன பொழுது மனிதனுக்கு அறிவு வளர்த்தி தானாக வருகின்ற அறிவு வளர்த்தி எல்லாம் இல்லாமல் போய் இந்த நான் சொன்னது போல வேரி சூன் அந்த வேலியாக இவளுக்கு அல்சாய்மஸ் போன்ற விடயங்கள் எல்லாம் வரக்கூடும் என்ற ஒரு கவலை இருக்கிறது. அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் போப் லியோ கூட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். மனிதத்துவம் என்பதற்கு அதாவது மனிதனை மனிதன் மதிக்காமல் விஞ்ஞானம் அதை ஊடுருவி இவற்றை எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்க போகிறது என்பது என்று சொல்லி அவர் அதை மிகவும் ஒரு நெகட்டிவா தான் அவரை பார்த்து ஒரு அரைக்க விட்டிருந்தார். ஆகவே நாங்கள் இதில் பிரச்சனை என்னவென்றால் நம்மால் இதை AI நிறுத்த முடியாது என்பதுதான் உண்மை. AI is going to be there. இப்ப நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்ந்த பிறகு 18 வயசு வந்தால் 19, 20, 21, 22 நாங்கள் நிறுத்த முடியாது. அவங்க புத்திமதி மாத்திரம் சொல்லலாம் இல்லையா? அதே விளையாட்டு தான் இங்கேயும் இட் ஜஸ்ட் won't be able to stop it என்றால் அந்த சயின்ஸ் அவ்வளவு ஃபாஸ்டா அவர் சொன்ன மாதிரி நிறைய சொன்னது போல சயின்ஸ் ஓவர் கம் பண்ண பாக்குறது. அந்த ஓவர் கம் பண்ணி எங்களை அதை அழிக்காமல் எங்களுடைய வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி அதை வளம் பெறக்கூடிய மாதிரி எல்லா இருக்கின்ற ஒரு மனித நேயத்தோடு வாழ விரும்புகின்ற சமூகங்கள் ஒன்று சேர்ந்து சர்வதேச சட்டங்கள் இப்ப நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ட்ரக்ஸ் கண்ட்ரோல் இருக்குது அல்லது இந்த இன்டர்போல் என்று உலகம் முழுக்க அவர்கள் பிடிக்கிற போலீஸ் இருக்கு. இப்படியான நாங்கள் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை கொண்டு கட்டுப்படுத்துகிறோம். அதே போலதான் இதையும் சர்வதேச சட்டங்கள் இதை கட்டுப்படுத்தும். ஆனால் அது எங்க போய் முடியும் என்று தெரியாது.
1: ஆனால் சரி, நீங்கள் சொன்ன சரிதான். ஆனால் இருந்தாலும் நரேனின் கருத்துப்படி நீங்களும் அதைத்தான் சொன்னீர்கள் இதை நிற்பாட்ட முடியாது என்று. ஆனால் நரேனின் கருத்துக்கள் இதுவரை அறிந்த வகையிலே அவருடைய கருத்து என்னவென்றால் இதாவது மனிதருடைய சக்தியையும் விட இந்த செயற்கை நுண்ணறிவான செயற்கை நுண்ணறிவு மனிதரின் அறிவை விட பாரிய அறிவை அடையலாம், அவையே மனிதர்களை கட்டுப்படுத்த போகின்ற ஒரு கருத்தாகத்தான் நான் கருதுகின்றேன். அதை பற்றி அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நான் உங்களுக்கு 2 உதாரணங்கள் நினைச்சேன். ஒன்று வந்து உக்ரைன்ல நடக்கிற பிரச்சனை, மற்றது வந்து இந்த இறந்த பாடகர்கள வாய்ஸ் வச்சு கொண்டு புது பாட்டு வர்றது. முதலாவது உக்ரைன்ல நடக்கிறத சொல்றேன். உக்ரைன்ல வந்து ட்ரோன்ஸ் தான் அங்க பெரிய ஆயுதம், ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கு இடையில ட்ரோன்ஸ். இப்ப நான் உங்களுக்கு அப்ப முதல் கதைக்கு சொன்னான் ஒரு AIக்கு நீங்க ஒரு 1000 பூனைகள் இந்த படத்தை காட்டி அதுக்கு ஃபீட் பண்ணி வச்சீங்கள் என்றால் இன்னொரு படத்தை காட்டினீங்க என்றால் அது உடனே ஐடென்டிஃபை பண்ணும், இதுதான் பூனையாண்டு. அதே மாதிரி இவ செய்யற ட்ரோன்ஸுக்கு எழுதிய இடங்கள் இப்படித்தான் இருக்குமான்னு சொல்லி அதை ஃபீட் பண்ணி
1: வச்சிருப்பினான்.
2: இப்ப ட்ரோன் எழுதினோட பிறகு அது மேனேஜர் கண்ட்ரோல் பண்ற இல்ல, ட்ரோன் வந்து சென்றபாடுல அந்த ஃபீட் பண்ணின அந்த டார்கெட்டை தேடி அழிக்கும். அப்ப அதுல மனிதன் கண்ட்ரோல் இல்லாம போகுது. மற்ற 2வது எக்ஸாம்பிள் வந்து இந்த ரகுமானே 2-3 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு இறந்த பாடல்கள பாட வச்சு. அப்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்தது, ஆண்டனி அல்பனீசி வந்து ஒரு ஒரு கம்பெனிய ரெக்கமெண்ட் பண்ணி இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க என்றால் உங்களுக்கு 10 வருஷத்துல 2 மடங்கு இன்வெஸ்ட் பண்ண அப்படி எப்படியாண்டு சத்யா ஆண்டனி அல்பனீசின் படமும் அவற்றை குரலும் அதை நம்பி நிறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. மற்றது இப்ப நீங்க

0: குறிப்பதற்கு மன்னிக்கும், இது போன்றவற்றை கட்டுப்படுத்தத்தான் சட்டங்கள் வரப்போகின்றன. அதாவது இது மோசடிகள், இது வந்து மோசடிகள். அந்த மோசடிகள் செய்வதற்கும் மற்ற இளைஞர்களை தள்ளிப்படியான வழியிலே கொண்டு போவதற்கும் அந்த அந்த ஆபாச ஏற்படங்கள் அது இவைகளெல்லாம் செய்வதெல்லாம் மோசடிகளும் தவறுகளும் குற்றங்களும். இந்த குற்றங்களை கண்டுபிடித்து இவர்களுக்கு தண்டனை கொடுத்து இவைகளை கட்டுப்பட்டு நெருப்படுத்துவதற்கு தான் இந்த பிரதம மந்திரி அந்த அந்த ஆபீஸ்ன்றதுடைய நோக்கமா இருக்க போகிறது. இதே போல மற்ற உலகத்திலேயும் இப்படியான இதுகள் எல்லாம் நடந்து கொண்டா வருகின்ற இப்படியான கண்ட்ரோல் இஸ் எசென்சியல்னு சொல்லி அது கண்ட்ரோலுக்கு மேலால போய் அது எல்லாரையும் கவட்டு விழுத்துற கூறிய அளவுக்கு ஒருவர் ரெண்டு பேர் சின்ன பிளவிட்டாலும் அது பாரிய விளைவில கொண்டு வரக்கூடியது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது மிக மிக ஆபத்தான். இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பி போர்வில வெல்கிறார்கள், அந்த ட்ரோன்ஸ் பிள்ளையானவர்கிட்ட கையில போனால் அவர்கள் எங்கேயும் அடிச்சு விட்டுறாரு. ஸோ இட் இஸ் எனோமஸ் அண்ட் வெரி டேஞ்சரஸ், பட் இட் ஹேஸ் டு பி ரெகுலேட்டட் என்றதுல இருக்கிறார்கள். ஆனால் நல்லது கெட்டது மனிதருக்கு தங்களிலே சொந்த தங்களுடைய சொந்த வெள்ளமையிலே தங்கி இருக்காமல் இன்னொன்றிலே தங்கி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மனிதனுடைய வல்லமைக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் இழுக்காக வரும். மெஷின்ஸ் வில் ஓவர்டேக்ன்றது பெரிய ஒரு கவலை எனக்கும் இருக்குது.
1: கிட்டடியில வந்த சினிமா பார்த்திருப்பீங்க, பாத்தீங்களோ தெரியல. இப்ப எந்திரன் ஒரு படம் வந்தது, இப்ப விஜயன் ஜனநாயகன் ஒரு படம் வந்திருக்கு. அதில் ரெண்டிலும் அந்த மனிதனால செய்யப்பட்ட ரோபோ வந்து இன்னொரு ரோபோவை தானே கிரியேட் பண்ணுது. இது இதுவரை அப்படி அப்படி நடக்க இல்லை, உண்மையா அப்படின்னு நடக்க இல்லை. அப்படி ஒரு காலம் காலம் வாரது கன நாட்கள் இல்லை. அப்ப ஒரு ஒரு ரோபோவை மனுஷன் கிரியேட் பண்ணினா அதுக்கு மேல மனுஷன் கண்ட்ரோல் இல்லாம போயிடுது. அந்த ரோபோ இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ரோபோக்களை கிரியேட் பண்ணி கொண்டு போகுது.
2: மற்றது நீங்கள் இந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் வந்த ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். இந்த ஓப்பன் நாய் ஏஐனாலே தயாரிக்கப்பட்ட ஒரு அதாவது செயற்கை நுண்ணறிவு அந்த ஒரு ஸ்டேஜ் உண்டு. தானே இன்னொரு நிறுவனத்தினுடைய ஏஐயை தொடர்பு கொண்டு அதனுடைய சில அதாவது ரகசியங்களை திருடி அது தானாகவே தன்னை வளர்த்து கொண்டதாக ஒரு செய்தி வந்தது, அதை கேள்விப்பட்டு நினைக்கின்றேன். சொல்லுங்கள்.
0: அந்த ஆபத்துகள் இருக்கிறது நிறையா. அதுதான் இந்த இந்த ஏஐ ஆபீஸுடைய நோக்கங்கள்ல ஒன்று, அது ஒன்று ஒன்றை விழுங்கி ஒன்று ஒன்றை ஒரு சின்ன ஒரு கேப்புகளால் அது பூந்துடும். இந்த மாதிரி சொல்றோம்னு விளங்கவில்லை.
2: நன்றி நிறைய நன்றி கிரேஷன். அதாவது இந்த நிகழ்ச்சியை முடித்து கொள்வதற்கு முன் இரண்டு பேருடைய கருத்துக்களும் கிட்டத்தட்ட சில வித்தியாசங்கள் இருந்தது. அதாவது நரேன் குறிப்பிட்டார் இதை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி, ஆனால் இதிலே கிரேஷியன் குறிப்பிட்டிருந்தால் அரசாங்கங்களால் இது சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி. சரி, இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கேட்ட பின் முடித்துக் கொள்ளலாம். சொல்லுங்கள் நரேன், உங்களுடைய கருத்தை.
1: நான் இப்போ கிரேஷியன் சொன்னார் இப்போ மனிதனால் திங்க் பண்ணுறதுகள் அதுகள் இதெல்லாம் குறைஞ்சு கொண்டு போகமாட்டு. நாங்கள் முந்தி இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஒரு எண்ணெய் 58 பெருக்கிறான்டால் அவை கல்குலேட்டரில் அடிச்சு இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல அடிச்சு தான்
2: பார்த்தினோம்.
1: நாங்கள் என்ன ஒரு சைபரை சேர்த்துடுவோம் என்ன?
2: ஆமாம்.
1: ஆனா அது தேவையோண்டு நாங்க யோசிக்கணும். இப்ப எங்களோட மூளை அப்படி திங்க் பண்ணணுமோ இனி வர ஜென்ரேஷன்ஸ் அதோட கூட யோசிக்கலாம். அதுக்கு தக்கபடி அந்த வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்.
2: ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுவீங்களா? உதாரணம்
1: இப்ப நாங்கள் இப்ப நீங்க பாத்தீங்களா என்றால் ஒரு கார் மேனுபேக்சரிங் கம்பெனி என்றால் அதுல ஒரு ஒரு மனிதன் இன்வால்வே இல்ல கார் தொடக்கத்துல இருந்து முடிய மாட்டேங்குது. மேனுபேக்சரிங்ல முழுக்க ரோபோ தான் செய்யுது. அவ்வளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பாட்சத்துக்கு இந்த போடணும், இந்த நாட்சம் போடணும், அந்த கிளாஸ போடணும், இந்த லைட்டை போடணும், அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அது நாங்கள் அந்த அதை ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு லெவலுக்கு எங்களோட ஒர்க் போர்ஸை கொண்டு வரணும்.
2: சரி சார், அதில் நான் சரி நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்த்தால், இப்பொழுது நாங்கள் ஒரு வாகனத்தை இப்போ பழகுவதென்று சொன்னால், ஒரு பயிற்சியாளரிடம் சென்று அந்த ஸ்டீரிங் வேலையை பிடித்திருப்புவது, கியர் எப்படி போவதென்று தான் நாங்கள் படித்து வந்தோம். ஆனால் எதிர்காலத்திலே நாங்கள் அதை விட அதற்கு வழியால் சிந்தித்து, அதாவது இந்த காரை இயக்குவதற்கு வேற வேற திறன்மை எங்களுக்கு தேவை. அதாவது மனித குலம் வந்து பழைய மாதிரி சிந்திக்காமல் எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய இந்த செயற்பாடுகளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் கருதுகிறீர்கள், அப்படித்தானே?
1: சரி, அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். இப்ப நீங்க இந்த டிரைவர்லெஸ் காரே வந்துட்டுது, நாங்க இப்ப ஸ்டியரிங் வீல் விடணும், அங்க பேரல் பார்க்கிங் செய்யணும் எல்லாம் யோசிக்க தேவையில்லை.
2: ஆமா ஆமா, சரி சரி சரி. கிரேஷியன், உங்கள் கருத்தை சொல்லுங்களேன்.
0: நான் சுருக்கமா சொல்லுவேன், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே, ரைட். ஏஐயும் இருக்க வேண்டிய இடத்திலே வைத்துக் கொள்வோம், எல்லாம் சௌக்கியமா இருக்கும் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்.
2: சரி, நன்றி. இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கிரேஷியன், நரேன், உங்கள் நேரத்தை மொதுக்கி இந்த அருமையான இந்த உரையாடலை பங்கு பற்றியதற்கு எனது மனமார்ந்த நன்றி. வானவதம் சார்பாக
0: நன்றி. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.